அகங்காரம் பாபாத்மா மித்ரந்தஜந்த் சத்ரந்த்ரணந்த் அனிக்மாயா விஸ்தீரணே ஆவந்த் ஜாவந்த் ஃபகந்த் ஜீயா துக் சுக் பஹுபோகணே பரம் பியான் உதயான் ரமணம் மகாபிகட் அசாத் ரோகணே